0: பண்ணா கிருத்திகா தம்பதியா மோவா தியா தேச்சம்மா இங்கட மங்களத்துல இதே திங்க நுப்பதாங்கு நாராச்ச அம்மத்தி கொடவ சமாஜத்துல நடத்துவக்க தீர்மானம் ஆடித்தின் இதுக்கு அனிவாரிய காரணத்துண்டு மின்னக்கு தெரிக்கிது ஆஹ்வானித்தங்கெல்லாம் இதன் அறிஞ்சித்து சாக்கார தரணுந்து அரையட நகுல் பொன்னப்பா கொம்பே தம்பதியா கட்டண்டித்து
1: ஏனம்மா மதுவைக்கு பரீ சின்ன தோடுவே மாத்திர தகொண்டியா நன்கொண்ட டைமண்ட் நெக்லேஸ்
2: ಪ್ರತಿ ಸೋಮವಾರ ಬುಧವಾರ ಹಾಗೂ ಶನಿವಾರ ರಾಜ್ಯವ್ಯಾಪಿ ಪ್ರಸಾರದಲ್ಲಿ ಬೆಳಗ್ಗೆ 8:30 ಎಫ್ಎಂ ರೈನ್ಬೋ 101.3 ಮೆಗಾ ಹರ್ಟ್ಸ್ನಲ್ಲಿ ಬೆಳಗ್ಗೆ 8:55 ಆಕಾಶವಾಣಿ ಬೆಂಗಳೂರು ವಿವಿಧ ಭಾರತಿ 102.9 ಎಫ್ಎಂನಲ್ಲಿ ಬೆಳಗ್ಗೆ 7:45 ಪ್ರಸಾರವಾಗಲಿದೆ ಆಯುಷ್ ವಾಣಿ. ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದ ಪ್ರಾಯೋಜಕರು ರಾಷ್ಟ್ರೀಯ ಆಯುಷ್ ಅಭಿಯಾನ, ಆಯುಷ್ ಇಲಾಖೆ, ಕರ್ನಾಟಕ ಸರ್ಕಾರ.